கொஞ்சம் அடித்து விழ குணமாக கட்டி உடையும். இப்போ பட்டர் 34 சென்டிமீட்டர் அகலத்துக்கும் 41 சென்டிமீட்டர் நீளத்துக்கும் எடுக்கணும்.

2022 வாசவானே பாஞ்சோக்கிரகம் முதலாக வந்தேன். அதுக்கு பிறகு 2022 உருவத்தில் வந்து மூன்றாம் இடம். எல்லா பக்கமும் பட்டாபம் விசஞ்சமாகவும் இருக்கு. நான் சிறிலங்காலேருந்து வந்தேன். புலம்பெயர்ந்து வந்து அந்த இதால் பேரிஸுக்கு வந்தேன். இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2006 இப்படி பேக்கரில் கடவுளை வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்படி பேச்சிச்சு இது வேலை பழகி எந்த நேரம் முடிய நான் நிற்பேன். இப்போ 3 மணிக்கு முடியாண்டா நான் 4-5 மணி மட்டும் நிற்பேன். ரெண்டு அங்கே எனக்கு செஃப்பாக்களோட பாசம் பாஷோக்களை வேலையை பழையினான். அதுக்கு பிறகு தான் பேச்சிச்சு ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு பழையினேன். முடிஞ்சது. இனி இதாக ஒரு மணித்தாலும் குறிக்கோக்கு வச்சுட்டு இப்படி சாப்பிட்டுக்கவும் அது புறவையில் செய்யலாம். பாஞ்சோக்கில் செய்யலாம். கொஞ்சத்துலேயே வந்து

0: doing it.
1: கலவுதான் வந்து ஒரு அப்படி இருக்க முடியாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அதை கேக் செய்தாளா இல்லாட்டி இப்போ பான்னு செய்கிறாளா ஏதாவது வரவன்மெண்டை காண்டி வாழ்ந்துட்டோம் போயிட்டோம்ன்ட்டு கூடாது, ஏதாவது ஒன்று ஜெயிச்சுட்டு போகணுன்ற ஒரு ஆசை அது சின்னலே வந்துருக்கு.
2: ஒன்று கீழே ஒன்று மேலே சாப்பிட்டக்கு ரெண்டு கரை பக்கமும் சொக்குலாக இருக்கும், சாப்பிட்டக்கு நல்லா இருக்கும்.

ஆறு மாதம் மலேசியா இருந்தாங்க. மலேசியா இருந்து பாலி நின்ற நாட்டுக்கு போய் அதுலேருந்து பேரிஸுக்கு வந்தேன். அக்கா வந்து 2000 வந்தாங்க, நான் வந்து 2004 ஜாயின் பண்ணினான். அவ தான் எனக்கு கேள் பண்ணுவா இந்த வந்த மூட்டம் பிரெஞ்சும் கலைக்க மாட்டேன், அப்போ இங்கிலீஷ் தான். அப்போ பாச தெரியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். தமிழும் பிரெஞ்சும் படித்த ஒரு இதுக்கு போனான் கிளாஸுக்கு. அதே மாதிரி பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போனான் 6 மாதமாக. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட பிடிச்சிது. ஆனால் அப்படி இருக்கப்பயும் சில சில இதுவோல் வந்து கஷ்டம். இங்கே பிறந்த பிள்ளைகள் மாதிரி கரைக்கிற கஷ்டம், மற்றபடி கரைப்பது.

0: Regarde, c'est simple. Y'a pas de temps mort, y'a pas de temps mort.
1: Mais
0: c'était pas ça. C'était ça, il y avait une meuf qui était à quatre pattes, l'autre elle était debout.
2: Pas nous, mais vous l'avez fait vous aussi, non?
0: Aussi, il y en a un qui vient vite pour la chanson, qui se met le truc, elle monte.
2: Qui vient
0: un. Et après.
3: ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா இப்போ வந்ததுன்னு தெரியாது, பட் மேபி 80s வந்திருப்பேர். இப்போ இந்த அம்மா வந்துவா.
4: என் அப்பா ஃப்ரெஞ்ச்காரன், அவர் சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போய் ட்ரிப் பண்ணினவர். ஸோ என் அம்மா மீட் பண்ணினவர். அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சு இங்கே வந்தவங்க.
3: நாங்கள் இருந்த ஏரியாவில் அந்த நீ தமிழ் நீ இந்த அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஃப்ரெஞ்சு குடிமகனா நோபலாக வளர்ந்தோம்.
4: நான் சின்ன வயசுல இருந்து அந்த சித்தி கூட பரதநாட்டியம் அவர் டான்ஸ் டீச்சர். ஸோ அவரோட கூடலாம் அவரோட தான் நிற்கிறது. ஸோ தமிழ் கல்ச்சர் வந்து அவரோட தான் நான் மெயினாக வளர்ந்துருக்கிறேன். டான்ஸால் நான் தமிழ் வாசிக்க எழுத பழையினன்.
3: அவர் என் அண்ணாட மேரேஜுக்கு ஒரு டான்ஸ் ஆடினோம், யூடியூப்ல போட்டோம். அது நிறைய அந்த டைம்ல நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சவரா இல்லை ஒரு ஷோ ஆட கேட்டவன். நான் அந்த டைம் டான்ஸ் ஆடுறதில்ல. ஐ மீன் டான்ஸ் வீட்டை சும்மா விஜய் டான்ஸ் பார்த்து வீட்டை சும்மா டான்ஸ் ஆட
4: பெரிய டான்ஸ் ஆடுறது நினைப்பு.
3: அந்த டைம்ல
4: நினைப்பு
3: அந்த ஸோ அந்த ஷோஸில் ஆடி இல்லாமல் பிடிச்சிது. சார் என்ன புது குரூப்பாக இருக்கு வந்து அதுலேருந்து கிட்ட ஓகே நீங்கள் ஷோஸ்க்கு வந்து ஆடுறீங்களா மேரேஜ் காரங்க நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து ஓகே வசி நாங்கள் ஆடுவோம் வந்து முடிவெடுத்தது. இந்த கல்யாணம் முடிச்சோடனே அடுத்த மாதம் கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட் கோகுலனா வந்து நீங்கள் ஒரு ஷோக்கு அதை எங்களை பார்த்துட்டு ஓகே ஒரு நல்லா ஆடுறீங்க ஸ்வீஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்குது கலா மாஸ்டர் அங்கே வரா. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆடுவோம் வந்து. ஸோ அங்கே நாங்கள் அந்த டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சு. ஸோ கலா மாஸ்டர் தான் எங்களை செலக்ட் பண்ணுவார் மாநாடு மயிலாட சீசன் டென்னுக்கு வரத்துக்கு. ஒரு 9 இந்தியாவில் நின்றோம், ஃபைனல் மட்டும் போனோம். ஸோ அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த இங்கே ஃப்ரான்ஸில் குத்தி டான்ஸ் பெருசாக ஒரு செய்தே இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு லக் மாதிரி ஓகே நாங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு லக்குனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்கிற ஆகிறதுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி அந்த இடத்த நாங்கள் கிளாஸ் ஓப்பன் பண்ணது.
5: We learn to find our voices so we can sing of better days. We learn to extend a helping hand so we can walk the distance together. We learn to share our blessings for all that we have.

ராசப்படுற விஷயத்தில் போனால் கேப்டனாலே ஒரு சின்ன இது எல்லாமே இருக்குது. அவனுக்கு இப்போ நான் அடிக்கடி ரெண்டாவது வேலை செய்ய நேரம் வேண்டிச்சு அடிக்கடி போவான். நண்பர்கள் சந்தி பண்ண ஊர் ஆக்களை நண்பன் நண்பன் வாக்கா பொருள்வா வாங்கி கொண்டு சொல்வா வாங்கி கொண்டு கொடுப்பேன். எல்லாமே இருக்குது. தமிழ் பொருள் ஃபுல்லாக எல்லா எல்லா ஐட்டங்களும் இருக்குது.

0: நான் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கேக்க இந்த அம்மா வந்து தவறிட்டாங்க. எனக்கு 3 சகோதரங்க இருக்கிறாங்க, 2 சகோதரியும் 1 சகோதரனும். எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கினது எங்களோட அம்மம்மா. அவங்களும் 2007 தவறிட்டாங்க.
1: Et là, ton oreille est pas assez loin. Elle est derrière ta mâchoire.
0: Ah, ici, il faut mettre.
1: Il faut en mettre.
0: On commence. Ok. Avant d'aller dans le time là, vendu, elle est comme maman France là, de Kranga. Samadana open dem nandar time vendu. Ilangi kavar vandi rendar. Anne niram, engar amma ma vendu. Thanekku purage, engar naal periyum France gurdte vira soli kurtir nanga. Naanum enodiya mootha sahodiri nann France gvera mudima irundade.
1: Pas tout à fait non plus. Hein.
0: Ouais.
1: Après moi l'oreille est pas finie ici hein.
0: Oui non, je voulais mettre la terre là-bas.
1: Ouais. Là c'est juste la matière, c'est le volume hein, qu'il faut juste. Ouais. Et puis.
0: Inge France pendant le time, nan nuriya sitpangal paathen, rumba periya periya sitpangal, enna rumba adu vandu kavandathu. அது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு குயோசித்து எனக்கு தோணிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையில் என்ன தூண்டினதுன்ட்டு சொல்லலாம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒவ்வொரு நுணுக்கமாக கண் குவாயெல்லாம் படித்து படித்து செய்கிறதால இப்போவே நிறைய மாதம் எடுத்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் முடிப்பேன்னு நம்புகிறேன். அது எங்களோட அம்மம்மா அவங்களோட பேசிவ பாக்கியம். அவங்களோட பேரில் ஒரு ஒன்றை நான் ஸ்ரீலங்காவில் செஞ்சு என்ட்ட கையாலேயே அவங்களோட சிலியை வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் தான் என்னை சிற்பம் பழகிறதுக்கே வந்தேன்.
2: T'as commencé quand ça?
3: Il y a longtemps, parce que j'ai fait autre chose entre temps. Donc,
2: ah,
3: j'ai acheté, je l'ai repris. Donc, voilà.
2: Ah, ouais,
3: moment.
2: D'accord.
3: Elle est finie, en fait.
2: Oui, c'est vrai. Ça tient, tu sais.
3: Oui, voilà.
0: Now, France, c'est vrai que j'ai une seule chose de French. Je suis allée à l'école de Paris.
2: Non, ça, tu parles de.
3: Oui.
2: C'est ma grand-mère que je voulais faire. Oui, voilà.
3: Elle est plus vivante.
4: ரெண்டாயிரத்தி 2014 கல்யாணம் கட்டினேன். மனைவியின் பேர் லாவஞ்சா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. எனக்கு வந்து 4 சகோதரங்கள். மூத்த காஞ்சி இருக்கிறான்.
5: நானும் போன ஸ்ரீலங்காலாம் பார்த்து அங்கே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ அங்கே போய் மாதிரி பண்ணிட்டு சந்தோஷம் நல்ல வடிவாக மாதிரி காசு. அப்போ முதல்ல எனக்கு அது உள்ள இங்கே இவர் கஷ்டப்படுற இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் முடிய போனால் இரவு அதே நோக்கம் அதே சிந்தனை அவ்வளோ ஒரே ஓட்டம் அந்த ஆளை பிடிக்கவே இல்லாது. அவர் அதுங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போய்க்குள்ள அதில் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்குள்ள எனக்கு அப்போ விளங்கிச்சு இவர் எடுத்த முயற்சி வந்து
4: பெரிய விஷயம். சில சில நாடுகளில் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ விசா தந்த பிறகு முடிவாயிடுச்சு. இங்கே தான் வாழ்க்கை என்று

0: ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது, அந்த வயசில் தான் பதினாறு வயசில் தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மட்டும் மறந்து இருக்கு மூணு பிள்ளையோட.
1: Tu veux pas du jus? Attends, on a un dip. Avant que tu manges, après jus.
0: So, vangan pour que try pas de nous. Or, maybe or 2 weeks, puti chou madan, tamak ek rand. But, adhe normal arre kida. Anna sa, okay, adhe ni, nangam maare la adhe. Nangam fetch kaya poum, anna appa amma, avyal tamak kaya kittum, dhu, vittu adhe. முந்தி அந்த குமுத புத்தமாக தான் இந்த நியூஸ் பார்த்தது. ஸோ எனக்கு விஜய் படம் நியூஸ் தெரிஞ்ச ஆசை இருந்தது. ஸோ அம்மா பிடிச்ச ஓகே இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அப்படி அப்படி அப்படி தான் நான் தமிழ் வாசினேன். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் இப்போ எங்களோட புள்ள தமிழ் பாட்டு கேட்டு தமிழ் படம் பார்த்து ஒரு தமிழ் டெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். எங்களோட ஒரு ஹிஸ்டோரி மாதிரி இப்போ நான் இங்கே பிறந்து வாழ்ந்தாலும் எங்களோட அப்பா அம்மா இவட அம்மா சிலங்கன் தமிழ், எங்களோட பிள்ளை எங்களோட தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரெஞ்சு தான், ஆனால் ஃப்ரெஞ்சு தமிழ்

0: le lesage à chaque côté écho, ses diagonales perpendiculaires.
1: Préparer et préparer, c'est la même chose pour toi?
2: C'est pas en mettant quand même, c'est un petit mot, non?
1: En emporter son repas. C'est pas son repas.
3: நான் ஜூனியர் சிட்டி போனதும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அவங்களுக்கு படிப்பிக்கிறதோட நானும் படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்.
0: ஜூபியா இக்ஸ்
1: ஃபாலா பஸ்டு செப்ளூரியல்.
3: இலங்கையில் கல்வி முறையையும் பிரான்ஸில் இருக்கிற கல்வி முறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன். எங்களோட பாடத்திட்டங்களில் வந்து இப்படியான ஆளுமைகளை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் குறைவு. நான் இங்கே வந்து ஆளுமையான மனிதர்களை கற்றுக் கொடுக்குற இதை வந்து பார்த்தேன் இங்கே ஜிய ஸ்டடீஸில். எனக்கு ஸ்ரீலங்காலாம் படிக்க எனக்கு முதலாம் சுத்தப்போர் ரெண்டாம் சுத்தப்போர் பற்றிய எந்த இதுவுமே இருக்கல. இங்கே வந்து அதை நான் ஆழமாக கற்றுக்கொண்டேன்.
1: Ici, ça ressemble à quoi quand on fait comme ça? Rectangle, n'est-ce pas?
3: Si, rectangle. கண்டிப்பா இலங்கைக்கு நான் போவேனும் போவேன். நான் அங்க காலடி வைக்கிறேன்னா ஒரு ஆளுமையா ஒரு பிடி இடத்துல வந்து லோய சந்திரிக்காவோ ஆர்டி சந்திரிக்காவோ ஏதாவது ஒன்று சாதிச்சு கொண்டு அந்த நாட்டுல போய் நான் கால் வைக்கணும்.
4: அக்கா நீயும் அங்க இருக்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்ச நீ தானே இங்க வந்து
5: கேர்ள்ஸ்ல பேட்மிண்டன் இது இங்க நல்லா ரீச் ஆகிறேன். இங்க பேட்மிண்டன் கேர்ள்ஸுக்கு தான் கூட அவங்கதான்.
3: நான் ஸ்ரீலங்கால இருக்க ரொம்ப அமைதியா உக்கமான ஒரு பிள்ளையா தலை குனிஞ்சு தான் நடப்பேன் போவேன் வருவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்படி தலை நிமிர்ந்து ஒரு பெண் வந்து கம்பீரமா சுதந்திரமா பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எனக்கு முழு ஒரு கல்வியையும் ஒரு இதையும் தந்தது பிரான்ஸ் நாடு.
4: நீங்களே போல நீங்களே வச்சிருந்தா நான்

0: என்னோட கடையில் மொத்தம் வந்து 11 பேர். அதில் 3 பேர் பிரெஞ்சாக்கள் வீக்கில் இருக்கின்றார்கள். மற்றது எல்லாம் எங்களோட சிறுலங்கனாக்கள், இந்தியா ஆக்கள், ஒரே மொழியாக்கள். அஞ்சு ஹவுஸ் அவங்க இப்படி கஷ்டப்பட்டு இப்போ என்ன மாதிரி இப்படி கடவுள வேலையை செய்து அண்டி பெரிய பெரிய இதுவெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்தை பெரிய விஷயம். எங்கடாக்கள் முன்னோரணும், எங்கடாக்கள் இப்போ என்ன மாதிரி அவையிலும் வந்து போட்டியில் வின் பண்ணணும், ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. எதிர்காலத்துலேயும் வேறு ஒரு ஆக்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த தொழிலை எல்லோரும் முன்னோரணும்.
1: Ok, 5, 6, 7, 8, 1, 2, 3, 4, 5, 6. Ah non, ouverture, stylé.
2: டான்ஸ் மேரேஜ்க்கு டான்ஸ் ஆடிக்க ஆக்கள் தப்பா காய்ப்பினும். ஆனா என்ன பவுடிதா டான்ஸஸும் தேவை. ஆனா உங்களோட விட்டு மகளா இருக்க கூடாது. என்ன இது இப்படி ஆடுறா, என்ன வெக்கமே இல்லையா, அது காய்ப்பினும்.
3: Est-ce que dans votre famille, soit les parents, la tante, la Siti, Beliama, qui vous voulez, est-ce que vous avez eu des remarques ou subi des remarques ou un mauvais regard?
4: Mais par contre, mon père, il n'était pas contre, mais il voulait pas que tu en sois au prestat de mariage et tout. Mais c'est juste parce qu'il avait peur des autres, pas de moi, mais enfin,
5: comment les autres,
4: ils vont me regarder, etc. Mais spectacle, il a toujours été d'accord.
2: இல்லை இப்போ இப்போ தான் ஓப்பன் ஆகிக்கு நம்ம டான்ஸ் ஆகிற கேர்ள்ஸும் சரி, இப்போ பேச தப்பா கேட்கு, இப்போ நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணாலும்
5: எல்லாரும் ஆடுவாங்க,
2: கேர்ள்ஸும் பாய்ஸ் கூட கூட குத்துவோம்.
4: Au début, ma mère, elle était toujours d'accord, mais sauf que les proches, ils faisaient de l'hypocrisie, en fait, il y avait l'hypocrisie. Après, ma mère, elle les a dit face à face, comme quoi, oui, moi, je fais confiance à ma fille, et c'est comme, en fait, c'est de l'art.
2: C'est de l'art.
4: Ouais, voilà, c'est de l'art. Et comme du Bharatana Tim, ça aussi, c'est une danse.
5: La France, c'est de Bharatana Tim, Sinjal, Nanga Nalla Pule. ஆனால் குத்து தான் செஞ்சால் நாங்கள் நல்லா பண்ணல.
2: ஸோ அந்த இமேஜ் போயிட்டு அந்த நீ அந்த தப்பாக இருக்குது அப்படி இருந்து. ஸோ நான் இங்கே அடுத்த ஜெனரேஷன் நல்லா ஓப்பனாக இருக்கணும் எங்களோட. இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்றடியாக. நாங்கள் ஒன்றாலும் ஒன்றா ஆடலை. ஸோ ஒன்றா ஆடுவோம் வந்து நோவல் இவர் அம்மாவுக்கு பிடி இவர் அம்மாவுக்கு
5: தெரியாது. நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுண்டு, அதை அந்த ஷோவில் தான் பார்த்துவா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னுக்கு நாங்கள் சேர்ந்து ஆடுறது. ஸோ ரெண்டு பேரும்
2: தமிழ்நாட்டு இந்த கைவினம் என்ன இதில் ஓவர் ஆடினம் அப்படின்னு ஸோ ஓகே இவ்வளோ தினம் கல்யாணம் முடிச்சா ஓகே அது அவரோட வைஃப் என்ன செய்யலாம். இவட அம்மா எங்கட அப்பா கரைச்சு சரி கல்யாணம் பண்ணி போகுது. உடனே ஒரு 6 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப மோஸ்ட்லி எனக்கு வயசு போயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ ஷேர் பண்ணணும். எங்களோட குத்து பாட்டு தமிழ் பாட்டை இன்னும் கூட வைடராக காட்டணும். எங்களோட கல்ச்சருக்கு இல்லை மற்ற கல்ச்சருக்கு தெரியணும். எங்கள் கல்ச்சரை பற்றி மெயினாக இதுதான் எங்களுடைய இப்போ எங்களோட அப்பா அம்மா அந்த டைமில் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்காமல் எப்படி புள்ளைய வளர்த்த இனம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ அதுக்கு அந்த மரியாதைக்காகவே நாங்கள் மறக்கக்கூடாது. ஃப்ரான்ஸாக தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறோம். ஸோ எனக்கு ஃப்ரான்ஸும் தமிழும் ஒரே இதுதான். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ட்ரீம் வேலி. ஐ மீன் சீரியஸாக விளைச்சோம், அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு.
3: Donc nous, si on a un message à vous dire, c'est croyez en vous, ne lâchez rien.

0: East Coast Road is a 777-kilometer highway that connects Chennai to Kanyakumari. And it has brought me to the ancient port city of Mahabalipuram, a place peppered with 7th and 8th century monuments, with the Shaw Temple being its crowning glory. More than just the land of temples, Mahabalipuram is a hub for sculptors. These artisans here have preserved this ancient art form and ensured that every generation continues to keep this tradition alive.
1: How did you get into sculpting?
2: 1985 la appa inda work culture inda business start pannanga. And the art enak romba pidikum. Nariya enak theriyum appa ellathiyum chinna chinna vishayala eppadi draw pandrathu ellame kattu kuduthirukanga. Naan valandhu varumbodhu avanga kudave appadi valarumbodhu inda idu mela nariya aasai.
1: So your father was a pioneer at this business.
2: Aman.
1: In this place, and then you took over. So you were like second generation of this shop.
2: Yes. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லையே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்காக.
1: So everything over here is handmade,
2: fully handmade, but konja konja nama vandu machineries ena support pannipanga adu enna naka rough cutting la nama man made use panna time consume adhigamaagum adukaga enna pannuvanga namukku machiner support use pannipanga fine finish ellame manual ah da pannanum. நம்ம மிஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது, இந்த அளவுக்கு டீடைலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
1: Why are we only using granite predominantly?
2: In our area, here in Mahabalipuram, in the Kanjipuram surrounding, there is a stone. This is the sculpture for the first quality. Density, moisture content, this is all correct. That is why the working flexibility is good. So, when we work in a minute, it will be a chip. That's why we select this stone.
1: I really want to try my hands at making something like this. Well, not exactly like this. Maybe something small?
2: Sure. Yeah, you just try this one.
1: This?
2: Yes.
1: You sure?
2: Yeah.
1: Call
2: yeah,
1: it enough?
2: Yeah, yeah, no problem. Where am I going now? Phone order kira lo dipalo sir no. You will get pretty lot of the pula and tear in the part remove from me.
1: Okay, done. It's a lot harder than it looks. And I'm also, I think I'm really scared. I'm going to smash my finger to the... உங்களுக்கு அடி பட்டிருக்கா?
2: நிறைய கையில் ஃபுல்லாக அடி விழுவோம். அப்போ தான் தென் ஒன்லி ட்ரை நின்று.
1: ஓ கொஞ்சம் பயந்தா கையை
2: ஃபஸ்ட்டு சின்னதாக தான் பண்ண முடியும். பெருசாக உடச்சா தான் உடையாது.
1: அவங்க வந்து உதவி பண்ணா இந்த மாதிரி ஒரு சைஸ் எவ்வளோ நாள் எடுக்கும்?
2: இந்த சைஸ் பண்ணணும் ஒரு 15 days ஆகும்.
1: அந்த டைகர்
2: 25 days ஆகும்.
1: ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாலிஷ் எவ்ரிதிங்
2: எவ்ரிதிங்.
1: மை குட்னஸ், இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் அ லாட் ஆஃப் லேபர். ஐ திங்க் வித் அ லிட்டில் மோர் ஹிட்ஸ் ஐல் டு ப்ரீட்டி வெல். ஆ யெஸ் யெஸ்.
0: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So, they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
1: Sagar?
3: Hello.
1: Hi, bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
3: Okay, I'm a fisherman. Kovalam is a fishing village. So, fishermen are most on the ocean. Kovalam is a natural U-shape. ஸோ அந்த யூ ஷேப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேவ் வந்து ஆல்வேஸ் லைக் மெட்டதாக இருக்கும் பிகாஸ் சர்ஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேவ் வந்து ஒன் சைடு வந்து பிரேக் ஆகிட்டே போகணும். ஸோ அதனால் ஃபாரினர் இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கக்கிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு 5 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங் லைக் சர்ஃபிங் கோவத்தில்.
0: Mahabalipuram became Mahabs in quite a short period of time. And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
3: Hawaii la na vandu first start aichi. So anga basically a fishing community la start pannanga surfing.
2: Right.
3: So adu vandu pathina nammala wood ethu start pannanga. Then adukapra vandu pathina so rich sport aichi. So adu porundu konja inda board vandu pathina cost vandu expensive aichi. Ena avanga use panra wood.
2: Okay.
3: So andha mari po romba expensive. So
2: okay.
3: Remember back to like a fisherman kitty and the sport vandu so India la.
2: Wow, amazing. So it's like going back in time.
3: Yes.
2: Over here in India. Yeah. And it's sort of like giving back to where it all started, which is with the fishermen.
3: Yes.
2: Ungloda appa vandu fisherman as well.
3: Yes. So 5th standard dhaan vachirken. So adhukku appuram fishing dhaan enoda life, full life. So adhilirundhu surfing vandu. Surfing indhu pathina so the boat shaping. Because நிறைய எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போர்டு வந்து வெளியே போய் வந்து வாங்க முடியாது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ எனக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியாது, நம்ம பார்க்குறோம் நிறைய யூடியூப் அதெல்லாம் இருக்குது, ஓகே ஸோ பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாமே சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் கரெக்ட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்.
2: ஓகே, முக்காவாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டுலேருந்து ஆர்டர் வர்றதா?
3: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு 2-3 கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போர்ட் ஷேப்பிங், ஸோ மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை.
2: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
3: Yeah, so almost done. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
2: Right.
3: So light-ஆ sand பண்ணிட்டு, we have to put like hard coat. Fine arc-ல, that part இருக்கக்கூடாது. Because one more coat போடுறோம்ல,
2: okay.
3: We attach on.
2: You can see like grip.
3: Yeah, this is enough.
2: This is enough?
3: Yes, yes. So now, we can take like a resin.
2: Uh-huh. Hard enough?
3: Yeah, hard enough, yeah.
2: Right.
3: So then you can go.
2: How long does it take to do one surfboard?
3: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina so you have to see exactly like a line properly,
2: right,
3: a channel, this rail, this is not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
2: Oh,
3: compared to this like shaping part like a very important.
2: Will you teach me surfing?
3: Yes, maybe sometime.
2: Sometime.
0: It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craft work.
4: No coding skills? She built her own app anyway.
5: What I thought programmers could do, I could do it now.
4: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it? On Money Mind, Wednesday on CNA.
6: How do you feed billions of people as climate change accelerates?
7: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
8: When production is disrupted, the impact is felt across the community.
9: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
6: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's future. Wednesday on CNA.
10: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
11: What happens if you lose?
12: We will keep challenging the ban.
10: Others have found their way around it.
11: Are a lot of your friends still on social media?
13: Yeah, 85%, 90%.
10: What will it take to keep kids off social media? Talking Points, Sunday on CNA.
14: The future of global shipping depends on cleaner fuels, and the race is on to develop them. But what if a fuel claiming to be green isn't?
15: They look the same, they smell the same.
14: In Singapore, scientists are searching for fuel fingerprints hidden at the atomic level.
13: The most important clue that we are looking for lies in the carbon.
14: Watch Breakthroughs on Demand at cna.asia.
15: Come with me.
16: We've never seen this before.
17: Is that the best you can do?

0: எங்களோட கம்யூனிட்டியில என்னென்ன தேவைகளோ கவர்மெண்ட் அவங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
1: சூப்பர். இப்போ
0: என்னோட கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 56 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
1: இப்போ வந்து பிடிச்சி பாம்பு பிடிச்சி என்ன செய்வீங்க?
0: இங்கே தான் எங்களோட சங்கமே இயங்குது. இங்கே எடுத்துட்டு வந்து அந்த பாம்புகளை மெயினாக கொடுத்து அதிலிருந்து விஷம் எடுத்து தான் மெயின் மெடிசனாகவே ரெடி ஆகுது.
1: ஓகே.
0: பாம்பு கடிகளுக்கு முக்கியமான மெடிசனே அதுதான், அந்த பாய்சன்ல இருந்து தான்.
1: எந்த வயசுல மொதல் பாம்பு பிடிச்சிங்க?
0: எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 இருந்தே பாம்பு பிடிக்கிறது தான் சார்.
2: 5
0: விளையாட்டு பொருளே அதுதான் சார், பாம்பு தான்.
1: I really, really, really wanted to go into the pit and see all the different snakes that were available over there, but he has told me that I can't do that because the snakes are really venomous. It's not like they were defanged or the venom was removed beforehand. I really wanted to put my life at stake for you guys, but my producer said no.
3: No, I didn't.
1: She did. She did. She did. She did say no.
0: பாம்புல இருந்து பாய்சனை எப்படி ரிலீஸ் பண்றாங்க, அந்த பாய்சன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு 2-3 டிராப்ஸ் வரும், இந்த விஷமானது வெளியே சேல் ஆகினாதான் அந்த பாம்பு கடிக்கு மருந்து. வேற எந்த விதத்திலயும் அந்த மருந்து ரெடி பண்ண முடியாது.
4: The venom has to be freeze-dried to -20°C to create a concentrate before pharmaceutical companies can use it to create the anti-venom. The Irula tribe was once left behind and now they are at the forefront of medicine, using their traditions to save lives. I find this concept fascinating. On another note, the last one in fact, my producer has arranged something very special for me.
1: So you saved the best for the last?
3: Yep, with your coordination, we just wanted to make sure we got everything else. So even if you wipe out...
1: Wipe out? Me? Not a chance.
5: ஸோ மொதல் வாட்டி அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு? லைக்
6: அவங்க கற்றுக் கொடுக்காமே கற்றுக்கணும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ஸோ ரெகுலராக நம்மளுக்கு போட் கொடுக்க
7: ஆரம்பித்தாங்க.
8: True to his promise, Shekhar finally brought me out to the coast to squeeze in a surfing lesson. And that's when I learned he was so much more than just a surfboard shaper.
6: என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோட இதுவே கோ கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட் ஷேப் பண்ணது. தென் கோ வந்து பார்த்தீங்கன்னா சப் ஸ்கூல் கோ கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில்லேஜ் கிட்ஸ்க்கு வந்து இந்த டீச் பண்ணுது, அவங்க என்ன ஹெல்ப் லைக்கே ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அந்தமாதிரி என்ன பண்ணலாம். ஸோ அதுலேருந்து ஸோ பண்ணது.
7: Brilliant, you have a very nice ecosystem.
6: Yes. So, pop, left feet.
7: Bob, left feet.
6: So, left leg first எடுத்து வச்சிங்களே, அதுக்கு பேர் வந்து ரெகுலர்.
1: ஸோ
6: ரைட் லெக் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு பேர் வந்து கூஃபி.
4: After a crash course in surfing techniques, it was finally time for me to ride the waves, or at least try to.
6: So today, like a wave, little bit like a rough. That current also you have to check before. Okay, okay. So today we are water moving like a left to right. Okay,
7: none.
6: Clear?
7: None.
6: Yeah. Wish me luck.

2022 வாஸ்தவாலயம் பான் சுக்கிரன் முதலாக வந்தேன். அதுக்கு பிறகு 2022 உருவஸ்வதியில் வந்து மூன்றாம் இடம். எல்லா பக்கமும் பட்டாவும் விசஞ்சமாகவும் இருக்கு. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன். புலம்பெயர்ந்து வந்து அந்த இதால் பேரிச்சுக்கு வந்தேன். இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2006 இப்படி பேக்கரியில் கடவுளை வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்படி பேச்சிச்சு இது வேலை பழகி எந்த நேரம் முடிய நான் நிற்பேன். இப்போ 3 மணிக்கு முடியாண்டா நான் 4-5 மணி மட்டும் நிற்பேன். ரெண்டு அங்கே எனக்கு செஃப்பாக்களோட பசம் பாஷுக்குள்ள வேலையை பழையினான். அதுக்கு பிறகு தான் பேச்சிச்சு ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு பழையினேன். முடிஞ்சது. இனி இதாக ஒரு மணித்தாலும் புளிக்கோக்கு வச்சுட்டு புளி சாப்பாட்டிக்கவும் அது ஃபுல்லாக வேலை செய்யலாம். பான் சோக்கெல்லாம் செய்யலாம். கொஞ்சத்துலேயே வந்து

0: கலவரம் வந்து ஒரு அப்படி இருக்க முடியாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கேக் செய்கிறாளா இல்லாட்டி இப்போ பான்னு செய்கிறாளா ஏதாவது வரவன் மண்டை காண்டி வாழ்ந்துட்டோம் போயிட்டோம்ன்றிருக்க கூடாது, ஏதாவது ஒன்று ஜெயிச்சு போகணுன்ற ஒரு ஆசை. அது சின்னலே வந்துருக்கு,
1: ஒன்று கீழே ஒன்று மேலே சாப்பிடக்கு ரெண்டு கரை பக்கமும் சொக்குலாக இருக்கும், சாப்பிடக்கு நல்லா இருக்கும்.

0: ஆறு மாதம் மலேசியா ஆண்டான். மலேசியா வந்து பாலின் என்ற நாட்டுக்கு போய் அதிலேருந்து பெருசுக்கு வந்தேன். அக்கா வந்து 2000 வந்தாங்க, நான் வந்து 2004 ஜாயின் பண்ணினேன். அவள் தான் எனக்கு கேள் பண்ணுவாள் இந்த
1: வந்த
0: மூட்டம் பிரெஞ்சும் கலைக்க மாட்டேன், இங்கிலீஷ் தான். அப்போ பாச தெரியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். தமிழும் பிரெஞ்சும் படித்த ஒரு இதுக்கு போனான் கிளாஸுக்கு. அதே மாதிரி பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போனான் 6 மாதமாக. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட பிடிச்சிது. ஆனால் அப்படி இருக்கப்பயும் சில சில இதுவோல் வந்து கஷ்டம். இங்கே பிறந்த பிள்ளைகள் மாதிரி கரைக்குவது கஷ்டம், மற்றபடி கரைப்பது.

0: Y'a pas de temps mort.
1: C'était ça.
0: Il y avait une meuf qui était à quatre pattes, l'autre elle était debout.
2: Pas nous, mais vous l'avez fait vous aussi, non?
0: Aussi nous, il y en a un qui vient vite pour la chanson, qui se met le truc, elle monte.
2: Qui vient
0: un et après.
3: So, langue rendre mingue tam pour de valade. Appa ippa vandu en theriya, but maybe 80s vandu per ipa amma vanduva.
4: And appa french karen avaru church la help pandravar. So Sri Lanka ku poi trip pannavar. So and amma meet pannavar and arrange marriage senju inge vandanga.
3: Naange irundha area la அந்த நீ தமிழ் நீ இந்தியன் அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஃப்ரெஞ்ச் குடிமகனா நோபலாக வளர்ந்தோம்.
4: நான் சின்ன வயசுலேருந்து அந்த சித்தி கூட பரதநாட்டியம் அவர் டான்ஸ் டீச்சர். ஸோ அவரோட கூறலாம் அவரோட தான் நிற்கிறது. ஸோ தமிழ் கல்ச்சர் வந்து அவரோட தான் நான் மெயினாக வளர்ந்துருக்கிறேன். டான்ஸால் நான் தமிழ் வாசிக்க எழுத
3: பழையனன். அவன் என் அண்ணாட மேரேஜுக்கு ஒரு டான்ஸ் ஆடணும், யூடியூப்ல போட்டோம். அது நிறைய அந்த டைம்ல நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சவரா இல்லை ஒரு ஷோ ஆட கேட்டவன். நான் அந்த டைம் நான் டான்ஸ் ஆடுறதில்ல. ஐ மீன் டான்ஸ் வீட்டை சும்மா விஜய் டான்ஸ் பார்த்து வீட்டை சும்மா டான்ஸ்
4: ஆடுறது நினைப்பு.
3: அந்த டைம் எனக்கு அந்த ஸோ அந்த ஷோஸ் ஆடி இல்லாமல் பிடிச்சிது. சார் என்ன புது குரூப்பாக இருக்கேன் அதுலேருந்து கிட்ட ஓகே நீங்கள் ஷோஸ்க்கு வந்து ஆடுறீங்களா மேரேஜ்க்கு ஆடுங்க நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து ஓகே வசி நாங்கள் ஆடுவோம் வந்து முடிவெடுத்தது. இந்த கல்யாணம் முடிச்சோன்னே அடுத்த மாதம் கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட் கோகுலனா வந்துடுறீங்க ஒரு ஷோக்கு. அதை எங்களை பார்த்துட்டு ஓகே ஒரு நல்லா ஆடுறீங்க ஸ்வீஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்குது கலா மாஸ்டர் அங்கே வரா. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆடுங்க வந்து. ஸோ அங்கே நாங்கள் அந்த டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சு. ஸோ கலா மாஸ்டர் எங்களை செலக்ட் பண்ணுவார் மாநாடு மயிலாட சீசன் டென்னுக்கு வரத்துக்கு. ஒரு 9 மாதம் இந்தியாவில் நின்றும் ஃபைனல் மட்டும் போகணும். ஸோ அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த இங்கே ஃப்ரான்ஸில் குத்தி டான்ஸ் பெருசாக வரும் செய்தே இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு லக் மாதிரி ஓகே நாங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்படுந்தாலும் ஒரு லக்குனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி அந்த இடத்துல தான் நாங்கள் கிளாஸ் ஓப்பன் பண்ணது.
5: How do you feed billions of people as climate change accelerates?
6: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
7: When production is disrupted, the impact is felt across the community.
8: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
5: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's Future, Wednesday on CNA.
9: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
10: What happens if you lose?
11: We will keep challenging the ban.
9: Others have found their way around it.
10: Are a lot of your friends still on social media?
12: Yeah, 85%, 90%.
9: What will it take to keep kids off social media? Talking Point, Sunday on CNA. No coding skills? She built her own app anyway.
13: What I thought programmers could do, I could do it now.
9: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it?
5: on Money Mind, Wednesday on CNA.

ராஷப்பட சொல்ல போனால் கேப்டன் அமெரிக்கா சின்ன இது எல்லாமே இருக்குது. அவனுடைய இப்போ ஒன்று அடிக்கடி ரெண்டா வேலை செய்ய நேரம் இருந்துச்சு அடிக்கடி போவான் நண்பர்கள் கண்ணி பண்ண ஊர் ஆக்களை ரெண்டுவேன் ரெண்டு வாக்கா பொருள் வாங்கி கொண்டு செல்வா வாங்கி கொண்டு கொடுப்பேன். எல்லாமே இருக்குது, தமிழ் பொருள் ஃபுல்லாக எல்லா எல்லா ஐட்டங்களும் இருக்குது.

0: நான் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கேக்க இந்த அம்மா வந்து தவறிட்டாங்க. எனக்கு 3 சகோதரங்க இருக்கிறாங்க, 2 சகோதரியும் 1 சகோதரனும். எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கினது எங்களோட அம்மம்மா. அவங்களும் 2007 தவறிட்டாங்க.
1: Et là, ton oreille est pas assez loin. Elle est derrière ta mâchoire.
0: Ah, ici, il faut mettre.
1: Il faut en mettre.
0: On commence.
2: Ok.
0: Avant de venir à ce temps-là, j'ai une maman en France. Il y a eu un temps de samadhan. Il y a eu un temps de samadhan. Il y a eu un temps de samadhan. Il y a eu 4 temps de samadhan. Nanum y a eu un temps de samadhan. Il y a eu un temps de samadhan.
1: Après moi, l'oreille n'est pas finie ici. Hein.
2: Oui, moi je voulais mettre la terre là-bas.
1: Ouais. Là, c'est juste la matière, c'est le volume hein, qu'il faut juste.
2: Ouais.
1: Et puis.
0: Inge France, fin de time, nan nuriya sitpangal paaten, rumba periya periya sitpangal, enna rumba adu vandu kavandathu. அது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு குயோசித்து எனக்கு தோணிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையில் என்ன தூண்டினதுன்ட்டு சொல்லலாம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒவ்வொரு நுணுக்கமாக கண் குவாயெல்லாம் படித்து படித்து செய்கிறதால இப்போவே நிறைய மாதம் எடுத்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் முடிப்பேன்னு நம்புகிறேன். அது எங்களோட அம்மம்மா அவங்களோட பேசிவ பாக்கியம். அவங்களோட பேரில் ஒரு ஒன்றை நான் ஸ்ரீலங்காவில் செஞ்சு என் கையாலேயே அவங்களோட சிலியை வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் தான் சிற்பம் பழகிறதுக்கே வந்தேன்.
2: தங்குமோ சிக்கும் சார்
0: நான் ஃப்ரான்ஸுக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சொல்லு கூட ஃப்ரெஞ்சில் தெரியாது. நான் இங்கே வந்து தான் எல்லாமே படித்தேன் தெரிஞ்சு
2: கொண்டேன்.
3: ரெண்டாயிரத்தி 14 கல்யாணம் கட்டினேன். மனைவி பேர் லாவஞ்சா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. எனக்கு வந்து 4 சகோதரர்கள். மூத்த காஞ்சி இருக்கிறான்.
4: நானும் பொண்ணு ஸ்ரீலங்காலாம் பார்த்து அங்கே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ அங்கே போய் மாதிரி பண்ணிட்டு சந்தோஷம் நல்ல வடிவாக இந்த மாதிரி காசு. அப்போ முதல்ல எனக்கு அது விளங்கியே இவர் கஷ்டப்படுற இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் முடிய போனால் இது அதே நோக்கம் அதே சிந்தனை அவ்வளோ ஒரே ஓட்டம் தான் ஆளை பிடிக்கவே இல்லாது. அது எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய்க்குள்ள அதில் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்குள்ள எனக்கு அப்போ விளங்கிச்சு இவர் எடுத்த முயற்சி வந்து
3: சில நாடுகளில் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ விசா தந்த பிறகு முடிவாயிடுச்சு. இங்கே தான் வாழ்க்கை என்று

0: ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது, அந்த வயசில் தான் 14 வயசில் தான் கொஞ்சம் அப்படிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி
1: இப்போ
0: மட்டும் மறந்து இருக்கு மூணு பிள்ளையோட. Pas de jus. Attends, on a stop dip. Avant que tu manges, après jus. So, vangan pura keke, try pannu. Oru, maybe or 2 weeks pudichom adu, thamma kekkuradhu. But adu normal irukkida. Anna sa okay, adu ni naanga maarilla adu. Naanga fresh kai poom, ana appa amma avel thamma kekkattum adu vittadu. முந்தி அந்த குமுத புத்தமாக தான் இந்த நியூஸ் பார்த்தது. ஸோ எனக்கு விஜய் படம் நியூஸ் தெரிஞ்ச ஆசை இருந்தது. ஸோ அம்மா பிடிச்ச ஓகே இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அப்படி அப்படி அப்படி தான் நான் தமிழ் வாசினேன். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் இப்போ எங்களோட புள்ள தமிழ் பாட்டு கேட்டு தமிழ் படம் பார்த்து ஒரு தமிழ் டெஸ்ட் வரும் நினைக்கேன். எங்களோட ஒரு ஹிஸ்டோரி மாதிரி இப்போ நான் இங்கே பிறந்து வாழ்ந்தாலும் எங்களோட அப்பா அம்மா இவட அம்மா சிலங்கன் தமிழ், எங்களோட புள்ளே எங்களோட தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரெஞ்சு தான், ஆனால் ஃப்ரெஞ்சு தமிழ்

0: Le leçon à chaque côté écho, je tiens à connaître perpendiculaire.
1: Préparer et préparer, c'est la même chose pour toi?
2: C'est pas dépend maintenant quand même, c'est un petit moment.
1: En emporter, sans pas. C'est pas sans pas.
3: நான் ஜூனியர் சிட்டி போனதும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து படிக்க ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அவங்களுக்கு படிப்பிக்கிறதோடு நானும் படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்.
1: Voilà. Parce que c'est pluriel.
3: இலங்கையில் கல்வி முறையையும் பிரான்ஸில் இருக்கிற கல்வி முறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன். எங்களோட பாடத்திட்டங்களில் வந்து இப்படியான ஆளுமைகளை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் குறைவு. நான் இங்கே வந்து ஆளுமையான மனிதர்களை கற்றுக் கொடுக்குற இதை வந்து பார்த்தேன் இங்கே ஜிய ஸ்டடிஸில். எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் படிக்க எனக்கு முதலாம் சுத்தப்போர் ரெண்டாம் சுத்தப்போர் பற்றிய எந்த இதுவுமே இருக்கல. இங்கே வந்து அதை நான் ஆழமாக கற்றுக்கொண்டேன்.
1: Ici, ça ressemble à quoi quand on fait comme ça? Rectangle, n'est-ce pas?
3: Oui, oui, si, rectangle. Quand on parle langue, que nous pouvons, Nous avons un cas de vécrenda, une alumia, une pédie de télévande, loyer chandrikavo, artiste chandrikavo. Et d'autres ont de sade chicondé, and the natal of une cas vécrenum.
4: The panagra. அக்கா நீ அங்கே இருக்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்ச நீ தானே இங்கே வந்து
5: கேர்ள்ஸுன்ற பேட்மிண்டன் இது இங்கே நல்ல ரீச் ஆகிறேன். இங்கே பேட்மிண்டன் கேர்ள்ஸுக்கு தான் கூட அவங்கதான்.
3: நான் ஸ்ரீலங்காவில் இருக்க ரொம்ப அமைதியாக புத்தமான ஒரு பிள்ளையா தலை குனிஞ்சு தான் நடப்பன் போவேன் வருவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்படி தலை நிமிந்து ஒரு பெண் வந்து கம்பீரமாக சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு முழு ஒரு கல்வியையும் ஒரு இதையும் தந்தது பிரான்ஸ் நாடு.
4: நீங்களே போல நீங்களே வச்சிருந்தா நான்

0: கடையில் மட்டும் வந்து பதினாலு பேர், அதில் மூன்று பேர் பிரெஞ்சாக்கள் வீக்கில் இருக்கிறாக்கள், மற்றது எல்லாம் எங்களோட ஸ்ரீலங்கனாக்களும் இந்தியா ஆக்கள் ஒரே ஒரே மொழி ஆக்கள் அஞ்சு அஞ்சு ஹவுஸ். அவங்க இப்படி கஷ்டப்பட்டு இப்போ என்ன மாதிரி இப்படி கடவுளை வேலையை செய்து வந்து பெரிய பெரிய இதுவெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்துக்குரிய விஷயம். எங்கடாக்கள் முன்னோடனும் எங்கடாக்கள் இப்போ என்ன மாதிரி அவையிலும் வந்து போட்டியில் வின் பண்ணணும் ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. எதிர்காலத்துலேயும் வேறு ஒரு ஆக்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த தொழிலை எல்லோரும் முன்னோடணும்.
1: Ok, 5, 6, 7, 8, 1, 2, 3, 4, 5, 6.
2: Ah non, pour ouverture, c'est l'idée.
3: டான்ஸ் மேரேஜ்க்கு தான் டான்ஸ் ஆடிக்க ஆக்கள் தப்பா காய்ப்பினும். ஆனா என்ன பவுடிதா டான்ஸஸும் தேவை. ஆனா உங்களோட உங்களோட விட்டு மகளே இருக்க கூடாது. என்ன இது இப்படி ஆடுறா, என்ன வெக்கமே இல்லையா, அது
4: காய்ப்பினும். Votre famille, soit les parents, la tante, la city, Beliama, qui vous voulez, est-ce que vous avez des remarques ou subi des remarques ou un mauvais regard?
5: Mais par contre, mon père, il n'était pas contre, mais il ne voulait pas que tu en sois au prestat de mariage et tout. Mais c'est juste parce qu'il avait peur des autres, pas de moi, mais enfin, des...
6: Comment les autres...
5: Ouais, comment les autres, ils vont me regarder, etc. Mais spectacle, il a toujours été d'accord.
3: Il a peur qu'il peut être open avec nous, danser avec girls, sans série. Il peut faire ça, t'as pas à cacher, il peut être un mariage pour nous.
7: எல்லாரும் ஆடுறாங்க.
3: கேர்ள்ஸும் பாய்ஸ் கூட கூட குத்துவோம்.
5: Au début, bah, ma mère, elle était toujours d'accord, mais sauf que bah, les proches, ils faisaient, ils faisaient de l'hypocrisie. En fait, il y avait l'hypocrite. Bah, après, ma mère, elle, elle les a dit face à face, comme quoi, oui, moi, je fais confiance à ma fille, et c'est comme, c'est, en fait, c'est de l'...
3: C'est de là.
5: Ouais, voilà, c'est de là. Et comme du Bharatanatyam, ça aussi, c'est une danse.
7: நான் ஃப்ரான்ஸில் வந்து பரதநாட்டியம் செஞ்சால் நாங்கள் நல்ல பிள்ளை, ஆனால் குத்து டான்ஸ் செஞ்சால் நாங்கள் நல்ல பொண்ணு.
3: ஸோ அந்த இமேஜ் போயிட்டு அந்த தப்பாக இருக்கு அப்படி இருந்து. ஸோ நான் இங்கே அடுத்த ஜெனரேஷன் நல்லா ஓப்பனாக இருக்கணும் எங்களோட. இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்றடியாக. நாங்கள் ஒன்றா ஒன்றாலும் ஒன்றா ஆடையில. ஸோ ஒன்றா ஆடுவோம் வந்து நோவல் இவர் அம்மாவுக்கு பிடி இவர் அம்மாவுக்கு
7: தெரியாது. நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுண்டு, அதான் அந்த ஷோவில் தான் பார்த்தவா.
3: கைவினம் என்ன ஓவர் ஆடினம் அப்படின்னு ஓகே. எங்களை கல்யாணம் முடிச்சா ஓகே, அது அவரோட வைஃப் என்ன செய்யலாம். இவட அம்மா எங்கட அப்பா கரைச்சு சரி கல்யாணம் பண்ணி போகுது. உடனே ஒரு 6 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப மோஸ்ட்லி எனக்கு வயசு போயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ ஷேர் பண்ணணும். எங்களோட குத்து பாட்டு தமிழ் பாட்டை இன்னும் கூட வைடராக காட்டணும். எங்களோட கல்ச்சருக்கு இல்லை, மற்ற கல்ச்சருக்கு தெரியணும். எங்கள் கல்ச்சரை பற்றி மெயினாக இதுதான் எங்களுடைய. இப்போ எங்களோட அப்பா அம்மா அந்த டைமில் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்காமல் எப்படி புள்ளைய வளர்த்த இனம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ அதுக்கு அந்த மரியாதைக்காகவே நாங்கள் மறக்கக்கூடாது. ஃப்ரான்ஸாக தான் நாங்கள் இல்லை இவ்வளோ நல்லா இருக்கிறோம். ஸோ எனக்கு ஃப்ரான்ஸும் தமிழும் ஒரே இதுதான். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஒரு ட்ரீம் வேலி. ஐ மீன் சீரியஸாக விளைச்சோம், அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு.
4: நான் கொஞ்சம் இன்னும் லட்சியம் கொஞ்சம் தூசி.

0: East Coast Road is a 777-kilometer highway that connects Chennai to Kanyakumari. And it has brought me to the ancient port city of Mahabalipuram, a place peppered with 7th and 8th century monuments, with the Shaw Temple being its crowning glory.
1: பார்ப்பதற்கு வேக்கத்தக்கக்கூடிய ஒரு கோவில் ஆகவேதான் 1986 இந்த கோவிலுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். வேர்ல்ட் யுனெஸ்கோ அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு முத்திரை.
0: More than just the land of temples, Mahabalipuram is a hub for sculptors. These artisans here have preserved this ancient art form and ensured that every generation continues to keep this tradition alive.
2: How did you get into sculpting?
3: 1985 la appa inda work culture inda business start pannanga. And the art enak romba pidikum. Nariya enak theriyum appa ellathiyum chinna chinna vishayala eppadi draw pandrathu ellame kattu kuduthirukanga. Naanu valandhu varumbodhu avanga kudave appadi valarumbodhu inda idu mela nariya aasai.
2: So your father was a pioneer at this business.
3: Aama.
2: In this place, and then you took over, so you were like second generation of this shop.
3: Yes. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்காக.
2: ஸோ everything over here is handmade,
3: fully handmade, but konja konjama nama vandu machineries ena support pannipanga adu enna naka rough cutting la nama man made use panna time consume adhigamaagum adukaga enna pannuvanga namukku machinery support use pannipanga fine finish ellame manual ah da pannanum நம்ம மிஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு டீடைலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
2: Why are we only using granite predominantly?
3: In our area, here in Mahabalipuram, in Kanjipuram surrounding, there is a stone. This is the sculpture of the first quality. Density, moisture content, this is all correct. That's why it has working flexibility. So, if we work in a minute, it will be a chip. That's why we select this stone.
2: I really want to try my hands at making something like this. Well, not exactly like this. Maybe something small?
3: Sure. Yeah, you just try this one.
2: This?
3: Yes.
2: You sure?
3: Yeah.
2: Solid enough?
3: Yeah. No problem. வேகமாக அடிக்கணும். ஃபோன் உடைக்கிற அளவுக்கு பாஸ் வரணும். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் எனக்கு தேவை இந்த பார்ட் ரிமூவ் பண்ணணும்.
2: ஓகே, டான்ஸ். It's a lot harder than it looks. And I think I'm really scared. I'm going to smash my finger to this. உங்களுக்கு அடி பட்டிருக்கா?
3: நிறைய கையில் ஃபுல்லாக அடி விழும். அப்போ தான் தென் ஒன்லி ட்ரை நின்று.
2: ஓ, கொஞ்சம் பயந்தா கையை
3: ஃபஸ்ட்டு சின்னதாக தான் பண்ண முடியும். பெருசாக உடைச்சா தான் உடையாது.
2: அப்போ முடிய பண்ணா ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸ் எவ்வளோ நாள் எடுக்கும்?
4: இந்த சைஸ் பண்ணணும் ஒரு 15 days ஆகும்.
2: அந்த டைகரு
4: 25 days ஆகும்.
2: ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாலிஷ் எவ்ரிதிங். மை குட்னஸ், இட்ஸ் அ லாட் ஆஃப் வொர்க் அண்ட் அ லாட் ஆஃப் லேபர்.
5: ஐ திங்க் வித் அ லிட்டில் மோர் ஹிட்ஸ் ஐல் டு ப்ரீட்டி வெல். யெஸ் யெஸ்.
0: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So, they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
2: Sagar?
6: Hello.
2: Hi bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
6: Okay, I'm a fisherman. Kovalam on the fishing village. So fisherman are most on the ocean. Kovalam on the natural and the U shape. ஸோ அந்த யூ ஷேப் வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வே வந்து ஆல்வேஸ் லைக் மெட்டதாக இருக்கும் பிகாஸ் சர்ஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வே வந்து ஒன் சைடு வந்து பிரேக் ஆகிட்டே போகணும். ஸோ அதனால் ஃபாரினர் இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக எதாவது வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்ககிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு 5 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங் லைக் சர்ஃபிங் கோவத்தில்.
0: Mahabalipuram became perhaps in quite a short period of time. And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
6: Hawaii la vandu first start aichi. So anga basically fishing community la start pannanga surfing.
3: Right.
6: So adu vandu pathinga nammala wood ethu start pannanga. Then adukapra vandu pathinga so rich sport aichi. So adu porundhu konja inda board vandu pathinga cost vandu expensive aichi. Ena avanga use panra wood.
3: Okay.
6: So andha mari po romba expensive. So
3: okay.
6: Remember back to like a fisherman kitty and the sport vandu so India la.
3: Wow, amazing. So it's like going back in time.
6: Yes.
3: Over here in India. Yeah. And it's sort of like giving back to where it all started, which is with the fishermen.
6: Yes.
3: Ungloda appa vandu fisherman as well.
6: Yes. So 5th standard dhaan vachirken. So adhukku appuram fishing dhaan enoda life, full life. So adhilirundhu surfing vandu. Surfing irundhu pathina so the boat shaping. Because nariya ella time vandu pathina so board vandu veliye poi vandu vaanga mudiyadhu. So romba expensive. So enakku indha vandu pathina so namma yaar start panna mudiyadhu. Namba paakkrom. நிறைய யூடியூப் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே ஸோ பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாமே சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் ரைட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்.
3: ஓகே, முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வர்றதா?
6: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு 2-3 கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போட் ஷேப்பிங். ஸோ மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கின அவசியம் இல்லை.
3: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
6: Yeah, so almost done. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
3: Right.
6: So light-ஆ sand பண்ணிட்டு, we have to put like hard coat. சைனா இருக்குல்ல,
3: ஆமா,
6: that part இருக்கக்கூடாது. Because one more coat போடுறல,
3: okay.
6: We attach on. You can see like grip.
3: Yeah,
6: this
3: yeah,
6: is
3: yeah.
6: enough.
3: This is enough?
6: Yes, yes. So now, we can take like a resin.
3: Uh-huh. Hard enough?
6: Yeah, hard enough, yeah.
3: Ah, right.
6: So then you can go.
3: How long does it take to do one surfboard?
6: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina, so you have to see exactly like a line properly,
3: right,
6: the channel, this rail, this is not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
3: Oh.
6: Compared to this, like shaping part like a very important.
3: Will you teach me surfing?
6: Yes, maybe sometime.
3: Sometime?
0: It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craft work.
7: How do you feed billions of people as climate change accelerates?
8: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
9: When production is disrupted, the impact is felt across the community.
10: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
7: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's Future, Wednesday on CNA.
11: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
12: What happens if you lose?
13: We will keep challenging the ban.
11: Others have found their way around it.
12: Are a lot of your friends still on social media?
14: Yeah, 85%, 90%.
11: What will it take to keep kids off social media? Talking Points, Sunday on CNA.
15: East Asia, a region steeped in history, now helping to write the future of our world.
11: From the corridors of power to the region's most remote corners, we'll break down the news driving some of the world's largest economies and explain why it matters.
15: On East Asia Tonight, with me, Otelli Edwards.
16: CNA 938, news you can trust to start your day informed, to navigate your finances and your world, and to make sense of what matters. CNA 938, news you can trust.
17: The future of global shipping depends on cleaner fuels, and the race is on to develop them. But what if a fuel claiming to be green isn't?
18: They look the same, they smell the same.
17: In Singapore, scientists are searching for fuel fingerprints hidden at the atomic level.
18: The most important clue that we are looking for lies in the carbon.
17: Watch breakthroughs on demand at cna.asia.